மனச நிவாரண கீதங்களின் ரசிக்கையின் பிணவு விசாரத இந்தியனகே காட்சியாகே மே ஏக கீத யதார்த்த அர்த்த எக்குன அபூர்வ கீத காக்கியா விசின்ம சங்கீதத்த காயனா கரானே அண்டன் சுகர் பெருகங்குவே அன்னகி ரச்சனா.